காதலிக்க ஒருத்தி கட்டிக்கிட ஒருத்தி கதை தான் ரொம்ப ரொம்ப நடக்குது. இது இந்தியா முழுவது இருக்குது, பல ஏமாத்து கலைய வளக்குது. நம்ம தாய் குலங்கதை

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். அடுத்து நாம் கேட்கவிருப்பது நிறைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் இடம்பெறுவது கர்ணன், 1000 ரூபாய், காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிவிழா வருவது கர்ணன் படத்திலிருந்து பாடல்கள்.

மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் காசேதான் கடவுளடா, வெள்ளி விழா, கருந்தேள் கண்ணாயிரம் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் ஒலிப்பது காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள்.

காசேதான் கடவுளடா படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, கோவை சவுந்தரராஜன், எல். ஆர். ஈஸ்வரி ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து வெள்ளி விழா படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த வெள்ளி விழா படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து கருந்தேள் கண்ணாயிரம் படத்திலிருந்து பாடல்கள்.

தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்ன

டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் டாக்டர் கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம்

கண்ணாக்கிறதுக்கு தாக்கான் தாத்தி கண்ணு கண்ணு கண்ணு தாக்கிறதுக்கு தாக்கான் தாத்தி கண்ணு கண்ணு கண்ணு தாக்கிறதுக்கு தாக்கான் தாத்தி கண்ணு கண்ணு கண்ணு தாக்கிறதுக்கு தாக்கான்.

நகத்தனு தகுத்தகன்னு நகத்தனுக்கு எந்த நானத்தன் சேத்த நின்னா கிடந்துக்கு டொம் கெட்டுதக்கதா தக்கட்டதாடதா தெங்கம் தர கட்டுதா தெங்கம் தர கட்டுதா தெங்கம் தர கட்டுதா நகத்தனு தகுத்தகன்னு நகத்தனுக்கு எந்த நானத்தன் சேத்த நின்னா கிடந்துக்கு டொம் கெட்டுதக்கதா தக்கட்டதாடதா தெங்கம் தர கட்டுதா தெங்கம் தர கட்டுதா தெங்கம் தர கட்டுதா நகத்தனு தகுத்தகன்னு நகத்தனுக்கு எந்த நானத்தன் சேத்த நின்னா கிடந்துக்கு டொம் கெட்டுதக்கதா தெங்கம் தர கட்டுதா தெங்கம் தர கட்டுதா தெங்கம் தர கட்டுதா.

தென் தென் நா தென் தென் நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் தென் நா நா தென் த

கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந

தாதாதன் தாக்கர் தாதன் தாதன் தாக்க தட்டதான தாக்கர் தன் தாக்க தட்டதா தாக்கர் தன் தாக்க தட்டதான நா தென் தென்னா நா தென் தென்னா தாதாதன் தாக்கர் தாதன் தாதன் தாக்க தட்டதான தாக்கர் தன் தாக்க தட்டதான தாக்கர் தன் தாக்க தட்டதான நா தென் தென்னா நா தென் தென்னா தாதாதன் தாக்கர் தாதன் தாதன் தாக்க தட்டதான தாக்கர் தன் தாக்க தட்டதான தாக்கர் தன் தாக்க தட்டதான நா தென் தென்னா.

கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா

கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடர்வது
2: பொங்கும் மங்கலம். ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
2: முதலில் பரிதான மிச்சித்தே, பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், பிலகரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து நகுமோமு தியாகராஜர் கீர்த்தனை ஆபேரி ராகம் ஆதிதாளம்.